0: ஹாய் நமஸ்கார, யார் நிக்கல அர்ஜுன் காபி கார்ட்.
1: நமஸ்கார், யார் நிக்கல விஜயகுமார் கொடியால் பயில் பாத்திருந்துள்ள
2: யானு லயன் கிஷோர் டிஷெட்டி லகுமி தண்ட குட்லா.
3: நமஸ்கார, யார் நிக்கல தெலிக்கத பள்ளி தேவதாஸ் காபி கார்ட்.
4: நமஸ்கார, யார் நிக்கல தின குசந்தர் சின்ன விண்டி படில்
5: நிக்கிற கிளந்து பிளே 107.8 FM ரங்க ரங்கதா பதி ஜெய ஹே.
6: ನಾನು ಒಮ್ಮೆ ಹಾಸ್ಪಿಟಲಲ್ಲಿ ಅಡ್ಮಿಟ್ ಆಗಿದ್ದಾಗ ಯಾರೋ ಅಂಕಲ್ ನನಗೆ ರಕ್ತ ಕೊಟ್ಟು ಹೆಲ್ಪ್ ಮಾಡಿದಂತೆ.
7: ನಾನು ಸರ್ಜರಿ ಆಗಿ ಆಸ್ಪತ್ರೆಯಲ್ಲಿದ್ದಾಗ ನನಗೆ ರಕ್ತ ಬೇಕಿತ್ತು. ಯಾರೋ ಪುಣ್ಯಾತ್ಮ ರಕ್ತ ಕೊಟ್ಟು ನನ್ನ ಜೀವ ಉಳಿಸಿದ.
8: ನನಗೆ ಬೈಕ್ ಆಕ್ಸಿಡೆಂಟ್ ಆಗಿ ICUಯಲ್ಲಿದ್ದೆ. ಯಾರದೋ ರಕ್ತ ನನ್ನ ಪ್ರಾಣ ಉಳಿಸಿತು.
9: ಹೌದು, ಯಾರ್ದೋ ರಕ್ತ ಇವರ ಪ್ರಾಣವನ್ನು ಉಳಿಸಿದೆ. ನಿಮ್ಮ ರಕ್ತ ಕೂಡ ಯಾರ್ದಾದ್ರೂ ಪ್ರಾಣವನ್ನ ಯಾಕೆ ಉಳಿಸಬಾರದು? ರಕ್ತದಾನ ಮಾಡಿ ಜೀವ ಉಳಿಸಿ. ಜನಹಿತಕ್ಕಾಗಿ ರೇಡಿಯೋ ಸಾರಂಗ್ 107.8 FM.

கேட்டுள்ளார். இது ரெடி சாரங் 107.8 FM. இது ரங்கு ரங்கு ருச்சிவன இண்டத்து மயிலஞ்சி பேரி காரியக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் கல்பு நிறைய சுவாகத. முண்டியன்ட்டுள்ளோ நான் நீங்களும் சைஃபுல்லா குத்தார். இண்டத்து மயிலாஞ்சி பேரி காரியக்கிரமத்தில் கர்நாடக பேரி சாகித்ய அகாடமி அர்ப்பிசியோ பேரிடோ உகம பாஷ பின்ன சம்ஸ்கிருதி இதர பக்கிய உள்ளங்கத்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் என்று தெரியுவா. இதுக்கு பரிகல்பன பின்ன நிர்தேசன ஹிரிய பத்திரகர்த்தா ஹிரிய சாகித்தி BM ஹனீஃப்.

கேட்டுன்றுள்ளார். இது ரெடி சாரங் 107.8 FM. இது ரங்கு ரங்கு ருச்சிவனா இண்டத்து மயிலஞ்சி பேரி காரிக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் கல்பு நிறைய ஸ்வாகத. முண்டியன்றுள்ளோ நான் நீங்களும் சைஃபுல்லா குத்தார். இண்டத்து மயிலாஞ்சி பேரி காரிக்கிரமத்தில் கர்நாடக பேரி சாகித்ய அகாடமி அர்ப்பிசியோ பேரிடோ உகம பாஷா பின்ன சம்ஸ்கிருதி இதர பக்கிய உள்ளங்கத்தை ஒரு டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் என்று தெரியுவா. இதுக்கு பரிகல்பன பின்ன நிர்தேசன ஹிரிய பத்திரகர்த்தா ஹிரிய சாகித்தி BM ஹனீஃப்.

கேட்குறங்களே, இத்திருத்தோல் மொய்லஞ்சி பேரி காரியக்கிரமத்தில் கர்நாடக பேரி சாஹித்ய அக்காடமி அர்ப்பிசியோ பேரியுட உகம பாஷா பின் சம்ஸ்கிருத்தியோ பக்க இதுலுள்ள அங்கே ஒரு டாக்குமெண்ட்ஸ் இருந்தாங்க தெரிஞ்சுட்டு வந்தேன். இதுக்கு பரிகல்பனை நிர்தேசன பின் நிரூபனை ஹிரிய பத்திரகர்த்தா ஹிரிய சாஹிதி பி எம் ஹனீஃப். எப்பவும் கேட்டுக்கரு இது ரெடி சாரங் 107.8 FM. இது ரங்கு ரங்கு ருச்சி.

மாத்திரல வன் பேரு கோரிக்கையில தந்து புள்ளியானது அந்த புள்ளியாய் புக்கனே கோரிக்கையில பண்ணுவானது ஏரைகளை பத்தி யான் நினைக்கல சுந்தரரை மந்தார நிக்கலுக்கு ஏன் வந்துள்ளாரு ரேடியோ சாரன் 107.8 FM ரங்கு ரங்குத பத்துக்கு.

Radio Sarang 107.8 FM. கம்மனை இல்லாத்தோ மல்லிகை எடுக்கிறங்க ஆர், கரி இல்லாத்தோ நவிழுற நோக்கிடங்க ஆர், பண்ண பராத்தோ மயிலாஞ்சி இடுறங்க ஆர், தஃப் பாட் மாப்பிள்ள பாட் ஓப்பன பாட் பண்ணில்லைங்க பேரி காரியக்கிரம கேக்குடங்க ஆர். அது கைத்தே நீங்கள் எல்லாரும் மனசு சந்தோலாக்கோ பந்தோண்டுண்டு மொயிலாஞ்சி.

கேட்டுன்றுள்ளார். இது ரெடி சாரங் 107.8 FM. இது ரங்கு ரங்கு ருச்சிவன இண்டத்து மைலஞ்சி பேரி காரிக்கிரமத்துக்கு எல்லாருக்கும் கல்பு நிறைய சுவாகத. முண்டியன்றுள்ளோ நான் நீங்களும் சைஃபுல்லா குத்தார். இண்டத்து மைலஞ்சி பேரி காரிக்கிரமத்தில் கர்நாடக பேரி சாகித்ய அகாடமி அர்ப்பிசியோ பேரிடோ உகம பாஷ பின்ன சம்ஸ்கிருதி இதர பக்கிய உள்ளங்கத்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் நாங்கள் தெரியுவா. இதுக்கு பரிகல்பனை பின்னி நிர்தேசன ஹிரிய பத்திரகர்த்தா ஹிரிய சாகித்தி பி எம் ஹனீஃப்.

0: கேளுக்குறி எங்களொட்டிக்கு குலாபி மக்க சுந்தரி பந்து எங்களொட்டிக்குள்ளேரு குடுப்பு மத்தம் மல்த்தொந்துள்ளேரு பிரதர்ஷன குறந்துள்ளேரு அஞ்சனை இனி எங்களை பாத்திரக்க தேக்கித்தீர் சுந்தரக்க எஞ்ச பண்பற இந்த மாஜியந்து போப்பின் ஒன்று பேல தாத பண்பற இந்த பக்கி எஞ்ச மல்பாரு ஒழுத்து கணப்பாரு
1: காடு
0: காடுக்கு போப்பாரு
1: மல்ல மல்ல காடு லேக்கு போது ஊரு கணப்பு
0: மல்ல மல்ல காடு பண்ணா வாஜாக எடுப்பணும்
1: ஜரி அல்ல மத்த குட்டே தோஜுன தெஞ்சி மல்ல காடு
0: நீர்ப்பாடு
1: கரகுஷல அபிவிருத்தி
0: குடுப்பு
1: அங்கடி
0: கல்பு ஒன்று வேளை நான் பூர் திக்கிதினே உண்டது பேத்தி கூலி வேலைனே மல்போடு வந்துள்ளார்
1: கூலி வேலை திக்குண்டா போப்பா

0: யார் அம்பு சோமேஸ்வர் ரேடியோ ஸ்டார் அங்கு பேப்பர் கேட்டு சந்தோஷப்படையில
1: கண்டோடே பல தூப்பே நாடனு கிருஜெடித்தின மாடிகோ இத்த தூதக ஒப்ப பாடின பத்தை தலகல கல